பச்சம் கற்பூரம் கும்படி பாடு ஜேசி கம்ம கஸ்தூரி எருவுகா கிருமரிஞ்சீ.

0: சுப்பிரமணியம்
1: சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம்
0: சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம்
1: சிவ சிவ சிவ